கூறுகிறோம். வேத புராண படேக்கா கியா குணு ஹர்சந்தன ஜஸ் பாரா ராம நாம கீ கத் நஹீ ஜானீ கைசே உத்ரஸ் பாரா ஜீ பதோ சுதர்ம கர் தாப்போ அதர்ம கஹோ கத் பாயி ஆபஸ் கோ முனவர் கர் தாப்போ காகோ கஹோ கசாயி மன கே அந்தே ஆப் ந பூஜோ காஹே புஜாவோ பாயி மாயா காரண வித்யா பேச்சோ ஜனம் அபிர்தா ஜாயி நாரத வச்சன வியாஸ் கஹத ஹ சுக கோ பூச்சோ ஜாயி கஹ கபீர் ராம ரம சூட்டோ நாஹே தபூடே பாயி பன பச கியூ பாயிய ஜோலோ மனோ ந தஜ விகார ஜே கர் பன சம்சர் கியா தே பூரே சம்சார சார சுக பாயிய ராமா ரங் ரவோ ஆத்ம ராம ரஹோ ஜதா பசம் லேபன் கியா கஹா குஃபா மே பாஸ் மன ஜீதே ஜக ஜீதயா ஜஹாந் தே பிஸ்யா தே ஹோய உதாஸ் அஞ்சன தே சபை கோயி சுக சான் மாஹே விடான் ஜான் அஞ்சன ஜே பாயா தே லோயன் பரவான் கஹ கபீர் அப ஜானயா குரு ஜான் தியா சம்ஜாயே அந்தர்கத் ஹர்

செய் பகத்து ஜோ துதுபானே நானக தின்கே சத்குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்தார் சகலே ஜீ ஜந்த திருப்தா சே.